0: மாத்திரம் ஹூக்க நாம கேட்சி ஹாய்
1: மெர்ல வயல கொல்லவே கேட்ரா கப்பல சுத்தைல கொல்லவே சிட்டி நகோ பெனோலே